பின் சதுகுருக்கு நின்னா பாயோ பின் சதுகுருக்கு நின்னா பாயா சதுகுரு பேச்சு ஆபரக்கியோன் கர பருக்கடே ஆக சுனாயா சதுகுரு மிழந்தா முக்த ஹை இன் விச்சோ மோ சுகாயா உத்தோ மிஹோ பிச்சார் ஹை ஜன் சிச்சே சோன் சித்தலாயா